0: தூபத்தி காக்கிசே தாக்கை சீதனாக்கு சபி அலத்திலே சொச்சவுனு ரக்கிசே சொச்சவுனு ரக்கிசே சொச்சவுனு ரக்கிசே சொச்சவுனு ரக்கிசே ஒதும்பூரம் கப்னே சபகே நசுவாங்கோது உம்மத வலித்தி பூப்தி அக்கஜிவித்தி ஓது காத்தேலோ லாவிம் பாத்து காத்தேலோ லாவிம் பாத்து காத்தேலோ லாவிம் பாத்து காத்தேலோ லாவிம் பாத்து காத்தேலோ லாவிம் பாத்து
1: is where the land, the sea, and the sky meet. Ghana is also where the world of the spirits meet with the world of man. The poetry of songs and the art of singing have an active part in both the metaphysical world of the Trobriands and in daily life. Society is governed by a chieftainship. On the main coral islands, some 90 villages are linked by marriage, trade and exchange relations into the larger community. First and foremost, the Trobriand islanders are gardeners. Social and economic success is largely dependent on the fertility of one's garden. There are two inseparable requirements for an abundant crop: skillful cultivation and the use of magic. From the stem of a pawpaw tree, a flute is made called loroni. It is heard mainly at harvest time and can be used in courtship to summon a lover.